ஆரத்த ஃபனுவ அதி வேரோழித விலாத்தம் உஃபுல அதி எகலாங்க இராத குரவ்வா ஃபதேகும் உடுகா எ விலாத ஃபத்ருவ அதி எ விலாத வகி வகி வெகிந்தா எத்தி கொழுத்தக்கு கம்கா லவ்வா ரஸ்கலாங்கி ஃபஹே எ விலாத்தவுக தெரிங் கேரி நுகுன்னா தீ திபாய ஃபென்னானிதி ஃபஹே எகலாங்க அழுத்தகுங்க தெரிங் எகலாங்க இராத குரவ்வா பயக ஏகி நிம திவ்வா ஃபினம எஹிந்து குல்லியகங் எவரிங் உஃபா ஹாசில் கொக்கனிதி.

அன்புனானது அலுந்திருவானே துவஹா ஜெஹிந்து அவ்வாஹ் கண்ட அழுவா ஃபாவா குத ஹம கஷ்வரும் தியபே மீஹும் திபி ஜெயிமு ஃபஹெ மீ அலுந்திருவா ஃபொனுவா துவஹெ எஹெ நெக்கமகு தியபே மீஹும் வி எகன் நுதன்னகம் கே.